0: கட்டிருக்கு. போங்கய்யா போயிடுங்க, புண்ணியமா போகட்டும், என் வீட்டு நாய்க்குட்டி எங்கேயும் பூங்கட்டும். அழுதாலும் ஏழ சொல்லு அம்பலத்தில் ஏறாது, அருகம்புல் புத்தி சொல்லி அருவா கேட்காது. இடிங்கய்யா இடிங்க, எத்த வீடுதான் இடிங்க, ஓட்ட பிரிச்சிருங்க, கொடியெல்லாம் மறுத்துறீங்க, கண்ணாடி கடக்குள்ள காத்தான புது போல் உன்னாடி பின்னாடி முழுசா நொறுக்கிடுங்க. கடைசியில ஒண்ணு மட்டும் கால் புடிச்சு கேக்குற ஐயா, சிகரெட்டு பிடிப்பவரே செவிச்சாச்சு கேளும் ஐயா, கொள்ளையிலே என் மகதா மல்லிகைப்பூ நட்டிருக்கா, நீர் பிடிச்ச வேர்ல வேர் பிடிச்ச நிக்குது, கத்தி எரியாதீங்க கடப்பார வீசாதீங்க, ஆசைப்படி வச்சது அசங்காம நிக்கட்டும், அவ வச்ச மல்லிகைதான் எவளுக்கோ பூக்கட்டும், ஐயா அவ வச்ச மல்லிகைதான் எவளுக்கோ பூக்கட்டும்.
1: தமிழ் பத்தியமான கேட்டது சொல்லியது அமேலியா ஷிண்டோ. இனியொரு மலையாள பத்தியம் சொல்லுனது காயத்ரி இ எஸ்.
2: ONV குறிப்பு எழுதிய அம்மா என்ன கவிதை.

0: അപ്പം
1: ഗായത്രി ES ചൊല്ലിയ മലയാള പദ്യമാണ് കൂട്ടുകാർ ഇതുവരെ കേട്ടത്. ഗൗതമി സജീവ് അവതരിപ്പിക്കുന്ന തമിഴ് പ്രഭാഷണം.
2: മനിതനക്ക് കടവൂൽ തന്ത മുതൽ പരിസ് വ്യവസായം, നമത് നാട്ടിൽ മുതുക്കെലിമ്പുമേ വ്യവസായം താൻ. അതിനാൽ താൻ ഇന്ത്യയെ നിലപ്പറപ്പിലെ ഏറെ താഴ 54% നിലമാണതു, അതാവത് 395 മില്യൺ ഏക്കർ നിലമാണതും വ്യവസായത്തിന് പയൻപെടുക്കപ്പെടുക്കുന്നത്. ആനാൽ വ്യവസായി വീതിയിലെ മാതകണക്കാഹ വരുടക്കണക്കാഹ പോരാട് വേണ്ടിയ നിലയിൽ നാട് സെൻട്രു കൊണ്ടിരിക്കുന്നത്. പെറ്റ കുളന്തൈകൾക്ക് സോറു പോട്ടാൽ അന്നേ, ആനാൽ പിരാത കുളന്തൈകൾക്ക് സോറു പോടിക്കുന്നവർ താൻ വ്യവസായി. തങ്ങൾ കരങ്ങളെ മൺവെട്ടിയാക്കി, കാലുകളെ കലപ്പയാക്കി, നെറ്റി വിയർവൈ നിലത്തിൽ സിന്തി, വയലിൽ ഒഴുകിൻറാനേ அந்த விவசாயின் வியர்வை. அது வியர்வை அல்ல, மாறாக அது விதை நெல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. படித்தால் தான் வேலை, கை நிறைய சம்பளம் என்று சொல்லித்தரும் சமூகம், விதைத்தால் தான் சோறு என்று சொல்லித்தரே மறந்துவிட்டது. விண்ணில் பறக்கின்றேன், அது வளர்ச்சிதான். ஆனால் வானில் பிறந்தாலும் அவன் உண்பதற்கு தேவை. மண்ணில் விலகின்றேன், நெல்மணி சோறுதான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவரின் குழலை நாம் உணர்ந்திட வேண்டும். தகுதி பார்க்கும் மக்களே, விவசாயிகளின் கால்பெட்டை அரிசியைத்தான் நாம் கழுவி உண்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நாம் சாஃப்ட்வேரில் வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு போய்தானே வேலை பார்க்க வேண்டும். நம்முடைய மொபைல் 4G 5G என எத்தனை ஜீவந்தால் நமது கஞ்சி விவசாயம் மட்டுமே ஊற்ற முடியும். எந்த நாட்டிலும் கார் இல்லை, செல்போன் இல்லை என்றால் புரட்சி வந்ததில்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் புரட்சி வராமல் இருந்ததும் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா வந்தது, பணம் இருந்தது, எவரும் நகை கடைக்கு சென்று நகை வாங்கியைப்போம் என்றும் சவுளி கடைக்கு சென்று புது துணி வாங்கி சேமிப்போம் என்றும் நினைக்கவில்லை. மாறாக எங்கு மளிகை கடை திறந்துள்ளது, எங்கு காய்கறிக்கடை திறந்துள்ளது என்று அனைவரும் தேடி ஓடினோம். அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளவும் உணவின் அவசியத்தை. உலகத்தில் விவசாயத்தை கைவிட்டு அனைத்து நாடுகளும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலையில் தான். எனவே ஒரு விவசாயி வளர்கிறான் என்றால் அந்நாடு வாழ்கிறது, வளர்கிறது என்று அர்த்தம். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்நாடு நாடல்லை, சுடுகாடு என்று அர்த்தம். நீங்கள் விவசாயம் செய்யவில்லை என்பதற்காக விவசாயியின் அழிவை வேடிக்கை பார்க்காதீர்கள். நாளை உங்கள் பிள்ளைகள் உணவிற்காக கையேந்தும் நிலை வரலாம். விவசாயம் என்பதை தொழில் மட்டுமில்லை, அது நாம் ஒவ்வொரு உயிரின் ஆதாரம். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. கணனியே விட கணனித்தான் நமக்கு பெருமை என்பதை உணர்

அம்மைக்கு மோனானு சம்பாத்தியமும் ஓணம் கேற முனக்காரி நானும் மாற ஜாலக்காரி கோபக்காரி மாயக்காரி நீயும் கால் சரம் கொஞ்சம் பால் நூற சிந்தும் காட்டாரும் ஒன்னல்லையோ.